0: on your local station, 88.6 Plenty Valley FM, The World at Night.
1: வணக்கம் நேர்களே, இது வானமதம் தமிழ் ஒலிபரப்பு. இன்று உங்கள் அறிவிப்பாளராக இணைந்திருப்பது வில்லியம் ராஜேந்திரம். எமது ஒலிபரப்பிலே சில நேர மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. வாரந்தோறும் திங்கட்கிழமை இரவு 10 மணியிலிருந்து 12 மணி வரை 88 சுமார் பிளெண்டி வேலி எஃப்எம் அலைவரிசை ஊடாகவும் www.pvfm.org.au என்னும் இணையதளத்தினூடாகவும் வாரந்தோறும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை இன்பத்தமிழ் வானொலியின் இணையதளமான www.inbathamil.com என்னும் இணையதளத்தினூடாகவும் கேட்டு மகிழலாம் என்பதை நேர்களுக்கு அறிய தருகின்றோம். இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்கள் தமது நண்பர்களுக்கும் இதை பற்றி அறிவித்தால் நன்றாக இருக்கும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி 88.6 பிளண்டிவேலி எஃப்எம் அலைவரிசையூடாக தித்திக்கும் தேன் தமிழை எத்திக்கும் பரப்பி வரும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு.

0: உள்ளூர் தகவல்கள் வானமுதம் நிகழ்ச்சிக்கென வாராவாரம் தயாரித்து வழங்குபவர் மில்பாக் வில்லியம் ராஜேந்திரம், வானொலி கெடுத்து வருபவர் எட்வர்ட் மெரியதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். லேபர் கட்சியின் 2026-2027 வரவு செலவு திட்டம். வண்ணேசன் கட்சியின் செல்வாக்கு அதிகரிப்பு. முன்னாள் பைக்கி கும்பல் தலைவரின் மகன் கடத்தப்பட்டு கொலை. இனி விரிவான செய்திகள். லேபர் கட்சியின் 2026-2027 வரவு செலவு திட்டம். பிரதம மந்திரி அந்தனி அல்பனீஸ் தலைமையிலான லேபர் அரசின் 2026-2027 வரவு செலவு திட்டம், அதாவது பட்ஜெட், கடந்த செவ்வாய்க்கிழமை பொருளாளர் ஜிம் சாமஸ் அவர்களால் வெளியிடப்பட்டது. அவ்வரவு செலவு திட்டத்தில் வெளியிடப்பட்ட முக்கிய அறிவிப்புகளில் நெகட்டிவ் கியரிங் மற்றும் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் சலுகைகளில் பெரிய மாற்றங்கள், பாதுகாப்புத்துறை மற்றும் எரிபொருள் பாதுகாப்புக்கான கூடுதல் நிதி, தொழிலாளர்களுக்கான புதிய வரி சலுகைகள், தொழில் முதலீட்டு மற்றும் உற்பத்தி திறன் மேம்பாட்டு திட்டங்கள், மேலும் என்டிஐஎஸ் செலவின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் என்பன அடங்கும். வீட்டு வசதி மலிவுத்தன்மை அரசியல் விவாதத்தில் முக்கிய பிரச்சனையாக மாறியுள்ளது. புதிய வீடுகளில் முதலீடு செய்பவர்களுக்கு மட்டுமே நெகட்டிவ் கியரிங் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்தில் யார் பயனடைந்தவர்கள் என்று பார்த்தால், முதல் முறையாக வீடு வாங்குபவர்கள், சிறு தொழில்களில் ஈடுபடுவோர், ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்பத் துறைகள், வரி சலுகை பெறும் தொழிலாளர்கள் அடங்குவர். பாதிக்கப்படக்கூடியவர்கள் என்று பார்த்தால், சொத்து முதலீட்டாளர்கள், அதிக வருமானம் பெறும் டிரஸ்ட் வைத்திருப்போர், சில என்டிஐஎஸ் பயனாளிகள், மேலும் வெளிநாட்டு பயணிகள் என குறிப்பிடலாம். பொருளாதார நிபுணர்களின் கருத்துப்படி இந்த வரவு செலவு திட்டம் பண அழுத்தத்தையும் வாழ்க்கை செலவு குறைப்பையும் சமநிலைப்படுத்த முயல்கிறது. இருப்பினும் தேசிய கடன், உலகளாவிய பொருளாதார அசாதாரண நிலைகள் குறித்து கவலை தொடர்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி பிளிண்டிவெளி எஃப்எம் 88.6 அலைவரிசை ஊடாகவும், உலகத் தமிழர்களின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் ஒலிபரப்பாகும் வானமுதத்தின் உள்ளூர் தகவல்கள். வண்ணேசன் கட்சியின் செல்வாக்கு அதிகரிக்கின்றது. வண்ணேசன் கட்சியின் செல்வாக்கு தொடர்ந்தும் தேசிய அளவில் அதிகரித்து வருகின்றது. இந்த மாத தொடக்கத்தில் ஃபெரர் இடைத்தேர்தலில் பெற்ற வெற்றிக்கு பின் இரண்டு முக்கிய லிபரல் கட்சி உறுப்பினர்கள் வண்ணேசன் கட்சியில் இணைந்துள்ளனர். இதனால் எதிர்க்கட்சியான கூட்டணிக்குள் காலநிலை மற்றும் பொருளாதார கொள்கைகள் குறித்து உட்கட்சி முரண்பாடுகள் அதிகரித்துள்ளன. முன்னாள் பைக்கி கும்பல் தலைவரின் மகன் கடத்தப்பட்டு கொலை. 30 வயதான பேட்ரிக் லொங்கோட்டா என்பவர் சென்ற வெள்ளிக்கிழமை அவரது சவுத் மொராங் இல்லத்தில் தூங்கிக் கொண்டிருந்த போது ஆயுதங்களுடன் வந்த 7 பேர் கொண்ட குழுவினரால் கடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் அவரது உடல் சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டிரானட் பகுதியில் உள்ள ஒரு விளையாட்டு மைதானம் அருகே கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. தற்போதைய தகவல்களின்படி இது திட்டமிட்ட மற்றும் குறிப்பாக இலக்காக கொண்ட தாக்குதல் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கடத்தலிலும் கொலையிலும் ஈடுபட்டவர்கள் சூடானிய வம்சாவளியினர் என தெரிவிக்கப்படுகிறது. நீங்கள் இதுவரை கேட்டது வானமுதத்தின் உள்ளூர் தகவல்கள். வானமுதம் நிகழ்ச்சிக்கென வாராவாரம் தயாரித்து வழங்குபவர் மில்பாக் வில்லியம் ராஜேந்திரம்.
1: பன்மத பாடல் வரிசையில் நாங்கள் முதலாவதாக எடுத்துவர இருக்கும் பாடல் இந்து மத பாடல் ஒன்று.

0: வணக்கம் நேயர்களே, இன்று ஒரு புதுமையான ஒரு புதிய வகையிலே மில்பாக் முதியோர் சங்கத்திலிருந்து என்னுடன் இணைகின்றார்கள் திருமதி மார்கரெட் சாமுவல் அவர்களும் திரு ஆகஸ்டின் அவர்களும் இணைகின்றார்கள். வணக்கம் மார்கரெட் அக்கா. வணக்கம்
1: ஆகஸ்டின்.
0: உங்களுடைய இந்த பாடல் பாடுவதனால் உங்களுக்கு ஏற்படுகின்ற மன ஆறுதல், அதனால் உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு மன நிம்மதி என்பதை பற்றி இன்று நாங்கள் பேச இருக்கின்றோம். இது ஒரு புதுவிதமான ஒரு முயற்சி. அதாவது எவ்வாறாக நாங்களும் அதே வாழ்க்கையிலே இந்த பாடல்களை கேட்பதன் மூலமும் அவற்றை பாடுவதன் மூலமும் எவ்வாறான மன நிம்மதியை நீங்கள் அடைகின்றீர்கள் என்பதை பற்றி சொல்லுங்கள். மார்கரெட் அக்கா சொல்லுங்கள், முதலாவதாக உங்களுடைய அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள்.
1: ஓகே. மன நிம்மதி மட்டுமல்ல, பல நன்மைகளை அனுபவிக்கலாம் பாடக்கூடிய பாடுவதால. அதே பாடுறது வந்து மேட கலைஞர்களுக்கு அல்லது இசைஞர்களுக்கு மட்டும் என்றுதான் நினைக்கிறார். பெரிய பாட்டுக்காரர் தான் பாடலாம் என்று, ஆனா இல்ல எல்லாரும் பாடலாம் என்று தான் நான் இந்த கொள்கை. பாடுவதால எனக்கு நன்மைகள் இருக்கிறது என்று உணர்றோம்.
0: நன்றி. மற்றது ஆகஸ்டின் அவர்கள் சில வாரங்களுக்கு முன்னால் என்னுடன் இணைந்து ஒரு நேராக இணைந்திருந்தார். அதிலே அவர் விரும்பிய பாடல்களையும் அவருடைய பல அனுபவங்களை பற்றியும் பேசியிருந்தோம். சொல்லுங்கள் ஆகஸ்டின், உங்களுடைய கருத்து எவ்வாறாக இருக்கின்றது?
2: அதாவது வந்து நாங்கள் இந்த முக்கியமாக பழைய பாடல்களை நாங்கள் கேட்கும் பொழுதும் அவற்றை எங்களுக்கு பாடம் பாடும் பொழுதும் அந்த பாடல்களில் இருக்கிற வரிகள், அந்த பாடல்களில் காணப்படுகின்ற இசையின் அமைதியான இசை போன்றவை வந்து எங்களுடைய மனநிலைக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கும். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய மன அழுத்தத்தையும் அந்த பாடல்களை கேட்கும் பொழுதும் அதை பாடும் பொழுதும் எங்களுடைய மன அழுத்தத்தையும் அந்த பாடல்கள் குறைக்கக்கூடியதா இருக்கும். ஆகவே இந்த வகையில் பார்க்கும் பொழுது நாங்கள் துக்கத்தை விட்டு சிறிய அளவிலேயாவது எங்களுடைய பாடல்களை மற்றவர்களுடன் சேர்ந்து படிப்பதோ அல்லது மற்றவர்கள் படிப்பதை கேட்டு ரசிப்பதோ போன்றவற்றினாலே கொஞ்சம் எங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியதா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்.
0: சரி, நிச்சயமாக அது உண்மை. உங்களை பொறுத்த அளவிலே நீங்கள் ஒரு ஒரு பாடகர், நன்றாக பாடக்கூடியவர் என்று நினைக்கின்றேன். ஆனால் மார்கரெட் அக்கா உங்களை பாட முடியாது என்றில்லை, நாங்கள் ஆனால் நீங்கள் பொது மேடைகளிலே பாடுவது குறைவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த விதத்திலே உங்கள் பாடல்களை, அதாவது எவ்வாறாக நீங்கள் அந்த பாடல்களை நீங்கள் பாடி மகிழ்கின்றீர்கள்? தனிமையாக இருக்கும் பொழுதா அல்லது சிறு குழுவினருடன் இணைந்து பாடுகின்றீர்களா?
1: எனக்கு பாட்டு என்றாலே நல்ல விருப்பம். காலையில் ஒழும்பும் பொழுதே நான் பாட்டு கேட்டுதான்
0: ஒழும்புறேன்.
1: எனக்கு அது ஒரு பொழுதுபோக்காக வந்துட்டது. மற்றது எனக்கு தொண்டையில கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்ய வேண்டி இருக்கிறது, தொண்டை மாசுகளுக்கு. சோ அதுக்காண்டி நான் பாடுறேன். முந்தைய என்ன ஒருத்தரும் பாட்டு பாடு எனக்கு குரல் இருக்கணும் சொல்ல சொன்னது இல்லை, பாட சொல்லி கேட்டது இல்லை. ஆனா நான் ஆகிய பாட தொங்கி இருக்கிறேன். குருத்து ஏற்றபடியா எக்ஸசைஸ் சிகிச்சையா மாறி இருக்கிறது எனக்கு பாடுறது.
0: அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வாறான பாடல்களை பாட முயற்சிக்கின்றீர்கள்? அதாவது நீங்கள் ஒரு பாடலை கேட்டு அதை எழுதி அதை படித்து பாடுகின்றீர்களா, அல்லது அந்த பாடலை கேட்டு அதை முணுமுணுத்து பாடுவீர்களா, எவ்வாறாக?
1: இல்ல, இப்ப நல்ல நல்ல பாட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது யூடியூப்ல. ஒன்றுல சப்ஸ்கிரைப் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நல்ல பாட்டுகளும் பெறுவாங்க காலமையில. அதிகமாக பக்தி பாடல் தான் எனக்கு கூட விருப்பம். நல்ல நல்ல நல்ல கருத்துள் உள்ள பாட்டுகள் தான் எனக்கு விருப்பம். எனக்கு ராகவும் அதே மாதிரி நல்லா இருந்ததுதான் எனக்கு எனக்கு எனக்கு பாடக்கூடியதா இருக்கு. மெட்டாக்களுக்கு அனுப்பக்கூடியதா இருக்கிறது எனக்கு விரும்பி. ஒரு பாட்டு எனக்கு விரும்பி
0: நீங்கள் வந்து பல விடயங்களே முயற்சி செய்கின்றவர். அதாவது நீங்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருந்தாலும் தொடர்ந்து பல புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டு வருகிறீர்கள். முக்கியமாக இந்த வீட்டு தோட்டம், மற்றது இந்த தொழில்நுட்பத்திலே இந்த கணனிகளுடன் சம்பந்தப்பட்ட விடயங்கள் என்று சொல்லி நிச்சயமாக பல முயற்சிகளை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதோடு இப்பொழுது பாடலையும் ஒரு ஹொபியாக ஆரம்பித்து அதன் மூலம் ஒரு பயன் அடைவதோடு மட்டுமல்லாமல் அதையும் நேர்களுடன் பயந்து கொள்கின்றீர்கள். நன்றி. சரி, ஆகஸ்டின், நீங்கள் உங்களை பொறுத்தவரை நீங்கள் பாடல்களை எப்பொழுது எந்த சந்தர்ப்பத்திலே எந்த சூழ்நிலையிலே இவ்வாறான பாடல்களை தெரிந்து பாடி வருகின்றீர்கள் சொல்லுங்களேன்.
2: நான் அதிகமாக பழைய பாடல்களை தான் நான் பாடி கண்டு வருகின்றேன். நான் அதிகம் தற்பொழுது எங்களுடைய சீனியர் சிட்டிசன் இது கூட்டங்களுக்கு செல்லும் பொழுது அந்த வழமையாக நான் பெரிதாக மொழிகளிலையோ ஒரு இடங்களிலையோ பாடிப்பதில்லை. ஆனால் இப்பொழுது சீனியர் சிட்டிசன் போகும் பொழுது அங்கு உள்ள அவர்களுடைய விருப்பத்துக்காக அவர்களுடைய மனதை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக என்னால் இயன்ற அளவுக்கு என்னுடைய பாடல்களை நான் ஒன்று ரெண்டு பாடல்களை பாடி அவர்களுடன் அவர்களுக்காக பாடுவதனாலே எனக்கும் சந்தோஷம் உருவாகின்றது. அதே நேரத்தில் அவர்களையும் சில சந்தோஷத்தை உருவாக்குவதற்காகத்தான் நான் அந்த மாதிரியான பாடல்களை படிக்கின்றேன். மற்றபடி நான் தனியே இருக்கும் பொழுது நானே அதிகமாக பாடல்களை படிப்பேன் மற்றது. ஆனால் இப்ப புதிதாக இவ்வளவு நாளும் நான் அதாவது தனியாகத்தான் படித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது தற்பொழுது மார்கரெட் அக்காவுடனும் மற்றவர்களுடனும் சேர்ந்து பாடல்களை படிக்க தொடங்கினதுக்கு பிறகு இப்பொழுது நான் கொஞ்சம் இசையுடன் அதாவது கரோக்கி பாடல்களை பாடுவதற்கும் சாரையாக முயற்சி செய்து பார்க்கிறேன். ஒன்றிரண்டு பாடல்களை படிக்கிறேன். அப்ப அதோட படிக்கும் பொழுது இன்னும் கூடுதலாக எனக்கு சிறிது தன்னம்பிக்கை கூடுதலாக உருவாகின்றது.
0: அவ்வாறாக நீங்கள் பாடிய ஒரு பாடலை இப்பொழுது எடுத்து வருவோமா?
2: ஆமா, நாங்கள் ரெண்டு பேரும் அதாவது நானும் மகன் அக்காவுமாக சேர்ந்து ஒரு முயற்சி செய்ய முயற்சி ஒன்று ஒரு பாடல் பாடியிருந்தோம். அது வந்து அமைதியான நதியின் இலை ஓடம் என்ற பாட்டை நாங்கள் பாடியிருந்தோம். அந்த பாடலை நாங்கள் கேட்டு பார்க்கலாம்.
0: ஆம், நன்றி. சரி, இந்த பாடலை நீங்கள் இப்பொழுது பாட இருக்கின்றீர்கள். ஆனால் இதை பாடுவதற்கு பல நாட்களாக பயிற்சி எடுத்தீர்களா அல்லது ஒரு சில பயிற்சிகளுடன் இந்த பாடலை பாடி இருக்கின்றீர்களா?
1: ஒரு சில பயிற்சி தான். நாங்க ஒரு சண்டே ஆஃப்டர்நூன் மதர்ஸ் டே லஞ்சுக்கு பிறகு பாடினாங்க.
0: சரி சரி. என்று சொன்னால் இப்பொழுது இந்த பாடலை ஒளிபரப்புவதற்கு முன் இந்த பாடலினூடாக உங்களுக்கு கிடைத்த ஒரு மன அமைதி மன நிம்மதி என்று சொன்னால் அதை உங்களால் அதை கூற முடியுமா? இருவரும் எவ்வாறான ஒரு ஒரு திருப்தி உங்கள் மனதில் ஏற்பட்டது என்று சொல்லுங்க.
1: எனக்கு பாடுவது தன்னம்பிக்கை வளர்க்கிறது போல இருக்கிறது. குரலை என்று குரலை பற்றி எனக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது. ஆனால் சேர்ந்து பாடும்பொழுது ஒரு விதமான தென்பும் தன்னம்பிக்கையும் எனக்கு வளர தொங்கியிருக்கிறது. கூட பாட ஆசை போல இருக்கிறது எனக்கு.
0: நன்றி. இப்பொழுது அந்த பாடலை எடுத்து வருவோம்.

0: அருமையான முயற்சி. இருவரும் இணைந்து இந்த கரையோக்கியுடன் இசையை சேர்த்து அழகாக பாடியிருக்கின்றீர்கள். சரி, அடுத்ததாக இந்த பாடலிலே ஈடுபட வேண்டும், இந்த பாடலினோடாக ஒரு மன நிம்மதி அடைய வேண்டும் என்ற ஒரு ஒரு விருப்பம், அதற்கான ஒரு தேவை உங்களுக்கு எப்பொழுது ஏற்பட்டது என்று கூற முடியும்? அதாவது இளைய பருவத்திலிருந்தே அப்படியான ஒரு மன நிலைப்பாடு இருந்தது, அல்லது வயது முதிர முதிர இவ்வாறான ஒரு தேவை அவசியம் ஏற்பட்டதா என்பதை பற்றி கொஞ்சம் நேரலுக்கு விளக்கங்களே.
1: இப்ப ரிட்டையர் பண்ண பிறகு கொஞ்சம் கூட நேரம் இருக்கிறது, அதால சில வெள்ள நேரத்தை கழிக்கிறதுக்கு ஒரு ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியாக தான் நான்
0: எடுத்துக்கொள்றேன்.
1: நான் மட்டும் அனுபவிக்காம மெட்டாக்களுக்கு பயந்துதான் நான் பாட்டுகள் வாட்ஸ்அப் மூலமா அனுப்பி நல்ல பாட்டுகள் வரைக்கும் அனுப்புறேன், சேர்ந்து பாடுறோம்.
0: பிராக்டிஸ்
1: சீனியர்ஸ் கிளப்ல கூட்டமா பாடுறோம், எல்லாரும் சேர்ந்து ஈஸ்டருக்கு பாடினோம், கிறிஸ்துமஸுக்கு பாடுறாங்க. சோ
0: பாடுவதோட மட்டுமில்லாமல் ஒரு குழுவாக மற்ற நண்பர்களுடன் சேர்ந்து பாடும் பொழுது ஏதாவது வித்தியாசம் இருக்கின்றதா? அந்த
1: நண்பர்களோட சேர்ந்து பாடும்போது நல்ல ஒரு ஃபீலிங் ஒன்று வருது, நல்ல ஆறுதல் ஒரு உறவை உண்டாக்குறது, ஃப்ரெண்ட்ஷிப் பண்றது மாதிரி. நல்ல பாட்டுல பயந்து கொள்ள நாங்க அதை பற்றி கலைக்கிறோம், அதை பற்றி பாடுறோம், ஒரு விஷயத்தை பகிர விரும்புறேன்னு சொல்லி நாங்க பகிர்ந்து
0: கொள்வது. சரி, ஆகஸ்டின் உங்களுடைய கருத்து?
2: அது நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் கூடுதலாக நான் சில பாடல்களை சில சந்தர்ப்பங்கள்ல நான் அந்த பாடல்களை படித்த சந்தர்ப்பங்கள்

0: பதினெட்டாவது முதல் முதலாக பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்து நாங்கள் அனுராதபுரத்தில் முதல் முதலாக நாங்கள் சேர்ந்து ஒரு முதல் நாள் நாங்கள் சிங்கள மாணவர்களும் தமிழ் மாணவர்களும் எல்லாரும் முதல் நாள் இருந்தோம். சேர்ந்திருந்த பொழுது ஒருவரும் ஒரு பாடலை படிக்கும்படி ஒருவரும் ஒரு பாடல்கள் படிக்க சொல்லி மற்றவர்களை கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் எங்களுடைய முதல் ஆரம்பத்திலே ஒரு தமிழ் நாங்கள் முதல் தரமாக நாங்கள் தமிழர்களையும் சிங்களவர்களையும் முதல் தரமாக நாங்கள் அதிகமான வடக்கில் இருந்து சென்றவர்கள் அப்பொழுதுதான் சந்திக்கின்றோம். அப்படியான நேரத்துல ஒரு தரமே அதை பெருசா அந்த பாட்டு படிக்கிறதுக்கு நல்ல பாடகர்கள் இருந்தார்கள் எங்களுடைய தமிழ் மாணவர்களில். ஆனால் ஒரு எல்லாருமே ஒரு பயந்து சூழலிலே மாதிரி பயப்பட்டு கண்டிருந்தார்கள். அப்பொழுது நான் ஒரு அசந்த துணிச்சலில நான் ஒரு பாட்டு நான் படிப்பேன் என்று சொல்லி நான் பாட்டு பாடினேன். அந்த பாட்டு இப்பொழுதும் எனக்கு நல்ல ஞாபகமா இருக்கின்றது. அதாவது இந்த பயணம் பயணம் பத்து மாத சித்திரம் ஒன்று பயணம் அது எத்தனை நாளோ எங்கெங்கோ பயணம் என்று சொல்லி அந்த பாடலை நான் அந்த நேரத்திலே படித்தேன். ஆனால் இப்பொழுதும் அந்த பாடலை நான் கேட்கும் பொழுது அந்த பாடல் நாங்கள் எப்படி அந்த பாடல்ல எங்களுடைய பயணத்துல நாங்கள் எப்படியாக எவ்வளவு அனுபவங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றது அந்த பாடல்ல எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது புகை வண்டி ஓட்டுவன் ஒருவன் அதில் போகின்ற மனிதன் ஒருவன் இந்த இதுவரை நம்பிய மனிதன் ஆனால் இடையினில் இருப்பவன் இறைவன். அதாவது வந்து நாங்கள் எங்களுடைய பயணத்துல கடவுள் தான் எங்களை எங்க போனாலும் நாங்கள் கடவுளுடைய சித்தம் இருக்கும் பொழுதுதான் நாங்கள் அந்த பயணத்திலே வெற்றிகரமாக நாங்கள் செல்லக்கூடியதாக இருக்கும். பாடல் உண்டு. அப்படியான பாடல்களை நாங்கள் எங்களுக்கு சில வழியில மனதுக்கு மகிழ்ச்சியையும் கொடுக்கும் அதே நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையை மீட்டு பார்ப்பதற்குரிய சந்தர்ப்பங்களாகவும் அமையும்.
1: சரி, மற்றது நாங்கள் இப்பொழுது மனம் திறந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு இது ஒரு தனிப்பட்ட கேள்வி, அதால் உங்களுக்கு அதற்கு பதில் அளிக்க முடியுமோ தெரியவில்லை. சரி, உங்களுக்கு ஒரு மனமுடைந்து ஒரு மன நிம்மதி இழந்து நீங்கள் இருக்கும் பொழுது சரி எனது மனநிலையை மாற்ற வேண்டும், அதை மாற்றுவதற்கு ஒரு பாடலை பாடலாம் என்கின்ற ஒரு சிந்தனை எப்பொழுதாவது உங்களுக்கு வந்திருக்கின்றதா? அதனூடாக நீங்கள் பயனடைந்திருக்கிறீர்கள் என்பதை பற்றி மனம் திறந்து சொல்லுங்களேன். அது வாழ்க்கையில உங்களுக்கு அப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தால் அந்த பாடலினோடாக அந்த மன நிம்மதியை தேடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டது உண்டாதா?
0: ஆமாம், நிறைய தரம் ஏற்பட்டிருக்கின்றது. அது நாங்கள் வெளித்தரமாக சொல்ல போனால் நாங்கள் எங்களுடைய சந்தர்ப்பம் சந்தோஷமான சூழல்களோ அல்லது துக்கமான சூழல்களோ வரும் பொழுது அதே மாதிரியான பாடல்களை நாங்கள் எங்களுக்கு அது ஒரு பாடமாக திருப்பி மீட்பதற்கு அது உதவுவதாகவும் இருக்கும் சில பாடல்கள். அந்த இதுல எங்களுடைய தத்துவ பாடல்களோ அல்லது சந்தர்ப்ப சில சில ஈவன் நாங்கள் இயற்கையை ரசிக்கிறதுக்குரிய பாடல்கள் கூட சில வழியில நாங்கள் நல்ல இயற்கையான சந்தர்ப்பங்கள்ல போகையக்குள்ள அந்த இயற்கைக்குரிய பாடல்கள் கூட எங்களுடைய மனதுக்குள்ள சில வழியில ஓடக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் எப்பயும் அந்த இசையும் அதே நேரத்தில் எங்களுடைய மன நிலைகளும் எப்பொழுதும் அதிக கூடுதலாக நாங்கள் ஒத்து போகக்கூடியதாக சூழல்கள் வரும் பொழுது அந்த பாடல்கள் ஆட்டோமேட்டிக்காக எங்களை அறியாமலேயே சில வழியில் அந்த பாடல்கள் வரும் எங்களுடைய மனத்தில்.
1: ஆமா, உங்களுடைய அனுபவங்கள்
2: அனுபவம் என்னன்னா கோயில்ல ஃபேமிலி குரூப் இருக்குது. ஒவ்வொரு குரூப்ல ஒரு பத்து பன்னெண்டு குடும்பங்கள் இருக்குது. அங்க ஒரு சீனியர்ஸ் குரூப்பும் இருக்கு அதுல. அந்த அந்த குரூப்ல பார்த்தா ஒரு நாள் பொண்ணு நாங்க பார்த்தா எல்லாம் பேப்பர் வச்சு

0: கொண்டிருக்கிற மியூசிக் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ணல. அப்ப எனக்கு பக்க கவலையா இருந்தது. இனிமே எனக்கு நான் படிச்சது இந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலமா மிரர் ஸ்கிரீனிங் அண்டு போன்ல வச்சு போன்ல செலக்ட் பண்ணி போட்டு பாட்டு தேர்ந்தெடுத்து போட்டு கேரியோகி மூவி அதை டெலிவிஷனுக்கு கனெக்ட் ஸ்மார்ட் டெலிவிஷன் ஸ்மார்ட் போன் இருந்தா கனெக்ட் பண்ணலாம் மிரர் ஸ்கிரீன் சொல்லி அதை செய்து போட்டு கோயில் அந்த கோயில் இருந்த பன்னெண்டு பேர் வந்த பதினஞ்சு பேர் வந்ததுங்கிற
1: வீட்டில்
0: மண் சனியா ப்ரோக்ராம் கிட வீட்டில் அப்ப கரியோக்கு சிங்கிங் அப்ப எல்லாரும் இட்டாலியன் சாங் இங்கிலீஷ் பாட்டு இட்டாலியன் பாட்டு ஜெர்மன் பாட்டு எல்லாம் பாட்டு தமிழ் பாட்டு எல்லாம் பாடுறாங்க. அப்ப எல்லாரையும் ஒரு பாட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லி போட்டு நான் மியூசிக்க போட்டு போடுறேன் நான் டெலிவிஷன்ல கரியோக்கு மியூசிக்க எல்லாரும் பாடுவீங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் போறது நல்ல பாடுறது நல்ல விருப்பம் அதுல இருந்து நான் கேரியோகி சிங்கிங் இருந்தாலும் எல்லாரும் விருப்பம் பண்ணி நான் அதான் என்கரேஜ் பண்ணணும் கூட எல்லாருக்கும்.
1: சரி சரி சரி இப்பொழுது உங்களுடைய அடுத்த முயற்சிக்க செல்வோம். நீங்கள் அடுத்து பாடிய அடுத்த பாடலை எடுத்து வருவோம். நீங்கள் பாடிய அடுத்த பாடல் என்ன பாடுறேன்னு
2: சொல்லி ரெண்டாவது பாட்டாக நான் சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ என்ற பாட்டலை நான் பாடியிருக்கிறேன். இந்த இந்த பாடலும் அதிகமா இது ஒரு அமைதியான ஸ்ரீனிவாசன் குரல் வந்த பாடல் ஒன்று. அவை இந்த பாடலையும் நான் அதில் உள்ள கருத்துக்களுக்கு அவனையும் அதாவது சின்ன வயதில் இருந்தால் சிறுவனாகவே இருந்து விட்டால் எங்களுக்கு பல துன்பங்கள் இல்லை என்ற மாதிரியான கருத்து அந்த பாடல சொல்லப்படுகின்றது. அதுபோல அந்த அவர் அந்த சிறுவனுக்கு அவர் ஒரு அட்வைஸ் பண்ற மாதிரியான ஒரு கருத்துக்களும் இந்த பாடல்ல வருகிறது. அவை இந்த பாடலை நான் ஒரு சிறுவனை தாளாட்டும் பொழுது அந்த அவர் பிள்ளை காவண்டி படிக்கும் பொழுது அந்த பிள்ளையிலே அதாவது தன்னுடைய அனுபவத்தை அந்த பிள்ளைக்கு எப்படி அவர் சொல்லுகின்றார் என்றது அந்த பாடல்ல வருகின்றது. அதோடு அந்த இசையும் மிகவும் அமைதியான இசையான பாடல் என்றபடியால் அந்த பாடலை நான் படித்திருக்கிறேன் அந்த பாடலை.
1: சரி இப்பொழுது அந்த பாடலையும் அடுத்து வருவோம்.
3: சின்ன சின்ன

0: ஆமா, அதாவது இப்பொழுது பல வகையான பாடல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பல புதிய இசையமைப்பாளர்கள், புதிய பாடகர்கள் என்ற வகையிலே ஆயிரக்கணக்கான பாடல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன நாளுக்கு நாள். ஆனால் 1950களில், 60களில், 70களில் வந்த பாடல்கள் தான் கூடுதலாக மனதில் ஆழமாக பதிந்திருப்பதாக பலர் கருத்து தெரிவிப்பது உண்மை. உங்களை பொறுத்தளவிலே இவ்வாறாக ஒரு மன ஆறுதலை, மன நிம்மதியை தேடுவதற்காக உங்கள் மனதில் எழுகின்ற பாடல்கள் பழைய பாடல்களா புதிய பாடல்களும் அதையும் கேட்டு அதையும் பாடி வருகின்றீர்கள் என்பதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: அதிகமாக பழைய பாடல்களை தான் நாங்கள் கூடுதலாக என்று சொல்லி சொன்னால் முதியோர் சீனியர் சிட்டிசன் இதுல வந்து வருகிறவர்கள் எல்லோருக்கும் தங்களுடைய பழைய நினைவுகளை மீட்டுவதற்கும் அதே நேரத்தில் அந்த இசையில அவர்களுக்கு கேட்டு பரிச்சயமான அந்த பாடல்களை படிப்பதும் தான் கூடுதலாக அவர்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் என்றதுனால பழைய பாடல்களை நாங்கள் அதிகமா பாடி பாடுகிறோம். ஆனால் அதே நேரத்துல புதிய பாடல்களும் புதிய இசையமைப்பாளர்களுடைய பாடல்களும் நல்ல அமைதியான பாடல்கள் வந்திருக்கின்றன. அதையில் கூடுதலாக எங்களுடைய மனத்துல நிற்பதில்லை. அதாலதான் அதாவது நாங்கள் கேட்கும் பொழுது அந்த பாடல்களை கேட்கும் பொழுதோ இதுல நன்மையாக இருக்கு நல்ல பாடல் என்ற மாதிரியான சில சந்தர்ப்பங்கள் உண்டு வந்துள்ளது. அதிகமாக பழைய பாடல்கள் நாங்கள் எங்களுடைய சிறு வயதில் நாங்கள் கேட்டிருந்த பழைய பாடல்கள் என்றபடியால் அவற்றில் ஒன்றிப்பது கூடுதலாக எங்களுக்கு கூடுதலான ஒன்றிப்பு அதில் வரும்.
0: ஆமாம் சார். அடுத்ததாக எமது நிகழ்ச்சியை முடிப்பதற்கு முன் நேயர்களுக்கு உங்களால் கூறக்கூடிய ஆலோசனை, அதாவது நீங்கள் இருவரும் இந்த பாடல்களினூடாக நிறைய பயன் அடைந்திருப்பதாக கூறியிருந்தீர்கள். சரி, சில உங்களுடைய ஆலோசனைகளை பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
2: இப்போ எங்களுடைய அரசாங்கம், ஆஸ்திரேலிய அரசாங்கம் வந்து எங்களை எல்லாரையும் இல்ல மற்ற சமுதாயத்தை சேர்ந்து நடக்க சொல்லித்தான் உற்சாகப்படுத்துறார்கள். அதனால நாங்கள் இப்ப வேற ஆட்களும் எங்களோட வந்து பாடுறதுக்கு ஆயத்தப்படுத்தினோம். பிலிப்பினோ கம்யூனி சமூகத்துல இருந்து வேற இன்னும் போய் நம்ம ஆட்டு பாடுறாங்க. கரியோக்கி சிங்கிங் பாட கரியோக்கி சிங்கிங் வந்து பாட்டுக்குழு ஒன்று வைக்க போறோம். ஆளுக்கு ஒரு பாட்டு கொண்டு சொல்லி சொல்லி இருக்கிறேன். இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ பிலிப்பினோ பாஷையிலயோ இந்த பாஷையிலும் பாடலாம். அதுக்கேற்ற மாதிரி ஆயத்தங்கள் செய்யறாங்க. அரசாங்கம் அதுதான் சொல்லுது, மல்டி கல்ச்சரல் டைவர்சிட்டி, மல்டி கல்ச்சரல் சென்டர் ப்ரோமோட் பண்ண சொல்லி சொல்லினா அதைத்தான் நாங்க இப்ப செய்து கொண்டிருக்கிறோம்.
0: சரி, ஆனால் இந்த எங்கட நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேர்களுக்கு என்ன சொல்லுகின்றேன், நிச்சயமாக இந்த வயது முதிர்ந்தவர்கள் ஒரு வெட்கத்தை விட்டு ஒரு முயற்சி எடுத்து பாடல்களை பாட வேண்டும் என்பதுதான் உங்கள் கருத்து, அப்படித்தானே?
2: அழகான குரல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பாட வேண்டும் இருந்தாலே போதும். மகிழ்ச்சியில் இருந்தாலும் பாடுங்கள், கவலையில் இருந்தாலும் பாடுங்கள், தலைமையிலும் போது வழியா பாடுங்கள்.
0: சரி, ஆகஸ்டின் உங்களுடைய கருத்து?
1: எனக்கும் அதே கருத்து தான். அதாவது நாங்கள் சந்தோஷமாக உங்களுடைய நேரத்தை கழிப்பதற்கோ அல்லது வந்து எங்களுடைய மன அழுத்தங்களை குறைப்பதற்கோ இந்த மாதிரியாக நாங்கள் சேர்ந்து பாடுவது அல்லது அந்த சந்தர்ப்பங்கள்ல பாடுவதன் மூலம் எங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கலாம் என்ற என்னுடைய கருத்து.
0: சார், மில்பாக் முதியோர் சங்கத்தை சேர்ந்த மார்கரெட் அக்கா ஓகஸ்டின் அவர்கள் என்னுடன் இணைந்து இந்த இசையினால் ஏற்படும் மன நிம்மதி பற்றி அருமையான ஒரு நிகழ்ச்சியை வழங்கியிருந்தார்கள். அவர்களுக்கு எனது நன்றி.

வெல்கம் பேக். பிளாட்டினம் செலிப்ரேஷன் ஆஃப் கியோ ஃபார். ஆனால் எல்லாரும் இந்த வாரம் என்னத்தை கொண்டாடிட்டு இருக்கீங்க? விரலை காமிச்சு நான் என் ஜனநாயக கடமை ஆற்றி விட்டேன், நீங்கள் ஆற்றினீர்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து தமிழகமே பெருமைப்படும் அளவுக்கு ஒரு ரெக்கார்ட் ஓட்டிங் பர்சன்டேஜ் கொடுத்து நாங்கள்லாம் யார் தெரியும்ல அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இந்த ஓட்டெடுப்பு மெஜாரிட்டி இந்த பேசிஸ்லேயே ஒரு பாட்டு எனக்கு டக்கு ஞாபகம் வந்தது, அதைத்தான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலான்னு. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இந்த உள்கட்சியில் ஓட்டெடுக்கும் போது சில சமயம் அது சரியாக வராது, தோற்று போயிடும். ஆனால் வெளில போய் மக்கள் நினைக்கிறது வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நடந்த ஒரு சம்பவம் தான் இது. எம்எஸ்வி சார் சொன்னது, குமரிக்கோட்டம் திரைப்படத்தில் எங்கே அவள் என்றே மனம் தேடுதே அவளால் ஓடிவா. புலிமை பித்தனையா வரிகள் எழுதுறார் மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி, அவருடைய இசை டிஎம்எஸ் சார் பாடுறார். பாட்டு கம்போஸ் பண்ணும்போதும் எழுதும் போதும் எம்எஸ்வி சார் என்ஜாய் பண்ணுறாரு. மக்கள் திலகம் மக்கள் திலகம் என்ஜாய் பண்ணாமல் பாட்டு படத்தில் வர வாய்ப்பே இல்லை, அது நமக்கு தெரியும். ஸோ அவரும் என்ஜாய் பண்ணுறாரு, புலிமை பித்தன் சாரும் வந்து வரிக்கு வரி ரசிச்சு ரசிச்சு எழுதுறார். ஆனால் படத்தில் சம்பந்தப்பட்ட பலருக்கும், இயக்குனர், தயாரிப்பாளர், அந்த ஒரு அந்த காட்சியை ஷூட் பண்ணவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பெருசாக ஒரு ஒரு பிடிப்பு வரலை இந்த பாட்டு மேலே. அது ஓகே சார், ஏதோ இருக்குது அந்த மாதிரியே பேசுகிறாங்க. புரியலை எம்எஸ்வி சாருக்கு என்னையா நடக்குது, நம்ம தான் தப்பு கணக்கு போடுறோமான்னு. எம்ஜிஆர் சார் சொன்னார், கவலைப்படாதீங்க, இதை பற்றி யோசிக்காமல் இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் இந்த பாட்டு ஹிட்டு அப்படின்னார். நான் ஒன்றுமே சொல்லலை, நீங்கள் சொல்லுங்கள் இந்த பாட்டு ஹிட்டா இல்லையா. நான் சொல்லட்டுமா, இந்த டியூன் வந்து ஃபஸ்ட்டு லைன்லேயே நம்மளை அடித்து போட்டுருது. அதாவது எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டை ரெண்டாவது லைன்லேயே எம்எஸ்வி சார் வச்சார். எங்கே அவள் என்றே மனம் பாடியிருக்கலாம், ஆனால் என்றே மனம் போட்டார்ல, அங்கேயே அது வந்து ஒரு 10 ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிருச்சு. அங்கே வரும் என் பாடலில் அங்க ஒரு 10 ஓட்டு எக்ஸ்ட்ரா வாடிச்சா அக்காடியன்ஸ் ஒவ்வொரு இடத்துல எங்கெல்லாம் கேட்குதோ தரீரா டடிரா டடிரா டடிரா டடடடரீரா, ஆஹா என்ன பியூட்டிஃபுல்ல. அந்த அக்காடியன்ஸ் கேட்குற இடத்துல எல்லாம் இன்னும் ஒரு 10 ஓட்டு போடுங்க. இந்த ஃபஸ்ட்டு பல்லவியில் வந்து காங்காசோடைய சவுண்டில் வந்து அந்த பாட்டோடைய ஃப்ளேவரே வேறு மாதிரி கேட்கும். ஆனால் அந்த சரணம் வரும்போது அப்படியே நம்ம ஊரை அரவணைச்சி முத்தாடு திட்டத்தக்கிறது திட்டத்தக்கிறதா அந்த தபலா வரும் பாருங்க. அடாடாடா அந்த தபலா டோல காம்பினேஷன் வருதே, அதுக்கு எத்தனை ஓட்டு போடுறது, எத்தனை இடத்துல நம்ம அதை பற்றி பேசுறது. டிஎம்எஸ் சாரும் வந்து அனுபவிச்சு பாடுறாரு, கேட்கவே வேணாம். அவர் வந்து தேமாங்க நீ என்று நான் தேடினேன், பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷன், ரொம்ப ரொம்ப அனுபவிச்சு பாடுறாரு. ஆனா இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு அப்சல்யூட் மெஜாரிட்டி வாங்குறது அந்த சரணத்துடைய கடைசி சும்மா ஹேர் பின் பெண்டு மாதிரி என்ன வரப்போகுது அடுத்த லைன் தெரியாம தெரியாம ஒரு பியூட்டிஃபுல் டிராவல் பண்ணி தக தக தக தக அந்த எலக்ட்ரிக் பியானோல வந்து எங்கே அவள் அப்படின்னு வராருல்ல, எங்கே எம்எஸ்வி அப்படின்னு கேட்கணும்னு தோணுது இல்ல. இந்த பாட்டை இன்னைக்கு ஜனகன் பாடியிருக்காரு பாருங்க. ஆஹா, ஜனகனுடைய தமிழ்ல ஒரு அழகு, அவருடைய உச்சரிப்புல ஒரு அழகு, அந்த தெள்ளத்தெளிவுல ஒரு ஒரு கம்பீரம் நீங்க அனுபவிச்சு ரசிச்சு கேட்க போறீங்க. லட்டு மாதிரி அக்கார்டியன்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் பியானோ, அதை நம்ம விக்னேஸ்வர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வாசிக்கிறார். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஃப்ளூட்டு, அது நம்ம வெங்கட நாராயணன் வாசிக்கிறார். ரசிச்சு சொன்னனே அந்த காங்காஸ், அது ஒரு பக்கம் ஸ்ரீஹரி சங்கரன், அந்த ப்ரஷ் வேற இருக்கு, அந்த முக்கியமான தபலா டோலர் காம்பினேஷன் அப்படியே வெங்கட் அவருடைய கையில் எடுத்து கலக்கு கலக்குன்னு கலக்க வருவார் நம்ம ஷியாம் பெஞ்சமின். கடுமையான ஜுரத்துலேருந்து மீண்டு அவரை பார்த்தாலே தெரியும் அவரோட வீக்னஸ். ரசிச்சு விளையாடி இருக்காருங்க அந்த ஸ்ட்ரிங்ஸோட டோன், அந்த எலக்ட்ரிக் வேணும், நீங்க நான் சொன்னேன்ல நம்ம கேட்க மறந்த விஷயங்கள் எல்லாம் அவ்வளவு அழகா அந்த பேக்ரவுண்ட்ல அவர் வாசிச்சு விளையாடி இருக்காரு. இந்த அழகை கட்டுக்குலையாம திரையில காட்டியிருக்காரு நம்ம சிவா. எங்கே அவள் என்றே மனம் சூப்பர் ஹிட் பாட்டுங்க, கேட்டு கேட்டு கிறங்குங்க.

0: யாரெல்லாம் இந்த பாட்டை ஓட் அவுட் பண்ணீங்களோ எதுக்கு பண்ணீங்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டு சிங்கிள் மெஜாரிட்டியில சும்மா சிம்மாசனத்துல ஏறி உட்காருது. நம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு ஜேர்னி 800 நோக்கி போய்கிட்டு இருக்கோம். 800வது எபிசோட்ல ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பெரிய ஒரு ஒரு காலடி எடுத்து வச்சு கியூ ஃபார் உங்களுக்காக ஒரு அழகான அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போது கடவுள் அருளால் அதெல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு உங்க சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்மளுடைய வெற்றி நடை தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஓகே, நாளைக்கு என்ன பாடல்? 88 வயதை பூர்த்தி செய்தார்களே எஸ் ஜானகி அம்மா, இந்த வாரம் ஒரு ஸ்பெஷல் சாங் போடலாம், ஹிட்டு சூப்பர் ஹிட்டு போடலாம். ஆனா நான் ஒரு ரேர் போடுறேன், பக்கத்து ஸ்டேட்லேருந்து வந்த ஒரு பாட்டை போடுறேன். ஏன்னா அந்த பாட்டில் பாட்டு அட்மாஸ்பியர்ல இருக்கிற ப்ரீஸை விடுங்க, அவங்க குரல்ல ஒரு ப்ரீஸ் இருக்கும் பாருங்க. கன்னடத்துலேருந்து வந்த டியூன் இதுதான் க்ளூன்னு வச்சுக்காங்களேன், அப்படி ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்காக நீங்கள் நாளை வரைக்கும் காத்துட்டு இருந்தா நாளைக்கு சந்திக்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.
1: On your local station, 88.6 Plenty Valley FM, the world at night.

0: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிளெண்டி வேலி 88.6 FM அலவரிசை ஊடாகவும் மற்றும் 24 மணி நேர இன்ப தமிழ் வானொலி ஊடாகவும் ஒலிபரப்பாகும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை.
1: மேரட்டை ஜனதாவோட சத்துடன் இன்ன புல்வாம் பரிசரையா
2: anew. I am proud that Labor is back.
3: Our absolutely unrelenting determination.
2: I am proud that Labor is united.
3: To ensure that this Parliament delivers good government.
4: பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது
5: ஆணையிட்டு தன்மதிப்புடாக தன்மானத்தாக இருக்க வேண்டும்.
6: அதுக்கு உணர்வு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும்.

0: வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள்.
1: ரயில் கடவையின் இரும்பு பாகங்களை 3000 ரூபாய்க்கு வாங்கியவரும் கைது. நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. 40 லட்சம் மதிப்புள்ள தொலைபேசி இணைப்பு கம்பிகளை திருடிவிட்ட 2 சந்தேக நபர்கள் கைது. நடுநிசியில் மதில் மேலேறி வீட்டிற்குள் பாய்ந்தமர்ந்த முகமூடி கும்பல். சுவிஸ் நாட்டிலிருந்து யாழ் வந்தவரின் கொலை தொடர்பில் வெளியானது சம்பவ இரவின் சிசிடிவி காணொளி. 3 வயது மகன் மீது வீழ்ந்த தந்தை. இறுதியில் வீட்டிற்குள் நடந்த அசம்பாவிதம். மெல்பானை வீட்டை முற்றுகையிட்ட மாணவர்கள் பிரதமருடன் இன்று அவசர கலந்துரையாடல். NBP பாராளுமன்ற உறுப்பினரின் வாகனத்தில் மோதிய 8 வயது சிறுவன் உள்ளிட்ட இருவருக்கு நேர்ந்த கதி. ஓங்கி ஒரே மிதி, 48 லட்சம் காலி. சீன நாட்டவர் ஒருவரின் 1 நிமிட கோபத்தால் நேர்ந்த கதி சமூக வலைத்தளங்களில் வைரலாகும் காணொளி. லட்சத்தை சுருட்டிய போலீசார் கொள்ளையடித்த 2 போலீஸ் உத்தியோகத்தர்களுடன் முறைப்பாடு கொடுத்தவரையும் கைது செய்த காவல்துறை. நடந்ததென்ன? பல நாள் போதைப்பொருள் கடத்தல், விசேட அதிரடிப்படையினர் காட்டிய அதிரடி. காவிக்குள் கள்ளத்தனம், உடைகளை களையுங்கள், கைதான பிக்குகளுக்கு அழுத்தம். சீனா மீதான அச்சம், பரிசு பொருட்களை குப்பை கூடையில் வீசியறிந்த ட்ரம்ப் குழு. டிட்வா நிவாரணத்தில் மோசடி, கிராம சேவகருக்கு நடந்த சம்பவம். பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி சட்டத்தை நீக்குவதற்கான சட்டமூலம் வர்த்தமானியில் பிரசுரிப்பு. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் குறித்து வெளியான அறிவிப்பு. பெனவாசல மற்றும் களனி ஆகிய புகையிருத நிலையங்களுக்கு இடையிலான ரயில் பாதையின் பாகங்களை கலற்றிய சந்தேக நபரும் அந்த பாகங்களை கொள்வனம் செய்த நபரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர்களை கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அவர்களை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். நேற்று முன்தினம் அதிகாலை களனி மற்றும் பெனவாசல ரயில் நிலையங்களுக்கு இடையே ரயில் ஒன்று விபத்துக்குள்ளாகியிருந்தது. 2 ரயில் பாதைகளுக்கு இடையில் ரயில்களை பாதை மாற்றுவதற்காக பயன்படுத்தப்படும் பொயின் பகுதியின் இரும்புகளை அகற்றியமையே இந்த விபத்துக்கு காரணம் என ரயில்வே திணைக்களத்தின் போக்குவரத்து அத்தியட்சகர் அசங்க சமரசிங்க தெரிவித்திருந்தார். பேலியகுட போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து இந்த ரயில் பாதையின் பாகங்களை கலற்றிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். இவர் பொருளுக்கு கடுமையாக அடிமையானவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த இரும்பு பாகங்களை 3000 ரூபாய்க்கு கொள்வனவு செய்த மற்றொரு நபரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது ஒரு புறம் இருக்க, ஹட்டன் டெலிகாம் அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள நோர்வுட், மஸ்கலியா மற்றும் காசல்ரி பகுதிகளில் தொலைபேசி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்ட தொலைபேசி இணைப்பு வயர்களை வெட்டி அவற்றை வைத்திருந்த 2 சந்தேக நபர்கள் ஹட்டன் போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு சந்தேக நபர்களை கைது செய்த போலீஸ் அதிகாரிகள் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் சந்தேக நபர்கள் இரவில் வாகனங்களில் வந்து தொலைபேசி கம்பிகளை வெட்டி எரித்து அவற்றிலிருந்த செப்பு கம்பிகளை விற்கும் மோசடியில் தொடர்ந்து ஈடுபடுவது தெரிய வந்துள்ளது என்று கூறியுள்ளனர். வாடிக்கையாளர்களுக்கு தொலைபேசி இணைப்புகளை வழங்குவதற்காக ஹட்டனில் இருந்து நோர்வுட், மஸ்கலியா மற்றும் காசல்டி பகுதிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த பாரிய தொலைபேசி இணைப்பு கம்பிகளை ஒரு குழு வெட்டி அகற்றியதாக ஹட்டன் டெலிகாம் நிறுவனத்தின் அதிகாரிகள் ஹட்டன் போலீஸ் நிலையத்தில் புகார் ஒன்றினை பதிவு செய்திருந்தனர். இந்த புகாரின் அடிப்படையிலேயே ஹட்டன் போலீஸ் குற்றப்புலன் பிரிவின் அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது நோர்வுட் பகுதியில் சந்தேக நபர்களின் வீட்டில் சோதனை நடத்திய போது சந்தேக நபர்களால் வெட்டி வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 4 மில்லியன் மதிப்புள்ள பல தொலைபேசி கம்பிகளை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். மேலும் இவ்வாறு திருடி வெட்டி எடுத்த தொலைபேசி கேபிள்களை உருக்கி பெற்று 1 கிலோ செப்பை அவர்கள் 2500 ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளமையும் தெரிய வந்துள்ளது. சுவிஸ் நாட்டிலிருந்து யாழ்ப்பாணம் வந்தவரை படுகொலை செய்து நகைகள் பணம் என்பவற்றை முகமூடி கொள்ளை கும்பல் ஒன்று கொள்ளையடித்து சென்ற சம்பவம் தொடர்பில் சில சிசிடிவி காணொலிகள் வெளியாகியுள்ளன. மானிப்பாய் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட சண்டிலிப்பாய் பகுதியைச் சேர்ந்த 67 வயதுடைய வல்லிபுரம் சந்திரசேகரம் என்பவரே படுகொலை செய்யப்பட்டிருந்தார். குறித்த நபர் நீண்ட காலமாக சுவிஸ் நாட்டில் தனது குடும்பத்துடன் வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த 2 மாத காலமாக விடுமுறையில் சண்டிலிப்பாயில் உள்ள தனது வீட்டில் வந்து தங்கியிருந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதிக்கு பின்னர் அவருடன் குடும்பத்தார் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் கடந்த சனிக்கிழமை அது தொடர்பில் மானிப்பாய் காவல்துறையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. மானிப்பாய் காவல்துறையினர் அவரின் வீட்டிற்கு சென்றபோது துர்நாற்றம் வீசியதை அடுத்து வீட்டின் கதவினை உடைத்து உள்ளே சென்றபோது உடலில் வெட்டுக்காயங்களுடன் முதியவரின் சடலம் காணப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்த காவல்துறையினர் வீட்டில் பொருத்தியிருந்த கண்காணிப்பு கேமராக்கள் சேதமாக்கப்பட்டுள்ள நிலையில் கேமராக்கள் சேதமாக்க முன்னரான பதிவுகளின் அடிப்படையில் 14ஆம் தேதி இரவு வேளை முகமூடி அணிந்த இருவர் சமையலறை வழியாக உள்நுழைந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. வீட்டிற்குள் புகுந்தவர்கள் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களை சேதமாக்கிய பின்னர் முதியவரை படுகொலை செய்து வீட்டில் இருந்த நகைகள் மற்றும் பெருந்தொகை பணத்தை கொள்ளையடித்து தப்பிச் சென்றுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகளில் காவல்துறை குழுக்கள் ஈடுபட்டு வருகின்றன. கம்பளை நாரன்விட்ட பகுதியில் கூரையிலிருந்து தவறி விழுந்த தந்தையின் கீழ் சிக்கி 3 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிகில்லதெனிய பகுதியை சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவர் வீட்டின் கூரை பகுதியிலிருந்து நீர்க்குழாயை எடுப்பதற்காக மேலே ஏறியுள்ளார். இதன்போது தந்தை மேலே ஏறுவதை 3 வயது சிறுவன் ஒருவன் கீழே நின்று பார்த்து கொண்டிருக்கையில் மாடிப்பகுதியிலிருந்த ஒரு பலகை உடைந்து தந்தை சிறுவன் மேல் விழுந்ததாக தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து காயமடைந்த தந்தையையும் மகனையும் கம்பள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிறுவன் ஏற்கனவே உயிரிழந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த தந்தை தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அதேவேளை சம்பவம் தொடர்பாக கம்பள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கம்பகா மாவட்டத்தின் தொம்பை பிரதேச செயலகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள மெல்பான பகுதி காணியொன்றில் சில நாட்களாக தங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பல்கலைக்கழக மாணவர்கள் குழுவின் நிலைமை கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரிணி அமரசூரியவின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. உத்தியோகபூர்வ தகவல்களின்படி இந்த விடயமும் மாணவர்களின் கோரிக்கைகளும் மிக உயர்ந்த மட்டத்தில் மீளாய்வு செய்ய எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன. இது தொடர்பான சம்பந்தப்பட்ட தரப்பினருடனான கலந்துரையாடல் பிரதமர் ஹரிணி அமரசூரியவின் தலைமையில் இன்றைய தினம் பிரதமர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் தீர்மானத்தை பொறுத்து இந்த விவகாரம் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தீர்மானிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேசிய மக்கள் சக்தியின் காலி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் டி கே ஜெயசுந்தர பயணித்த கெப்ரக வாகன

0: முச்சக்கர வண்டியொன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதி மற்றும் 8 வயது சிறுவனும் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த விபத்து ஹனிதும அபரக்கடை பகுதியில் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. விபத்து இடம்பெற்ற போது பாராளுமன்ற உறுப்பினரின் சாரதியே காரை செலுத்தியிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்கமைய விபத்து தொடர்பாக காரின் சாரதி ஹனிதும போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பாங்காக்கின் முக்கிய சர்வதேச விமான நிலையத்தில் தானியங்கி குடிவரவு கதவுகளை கடுமையாக சேதப்படுத்திய சீன சுற்றுலா பயணி ஒருவருக்கு தாய்லாந்து அரசு வாழ்நாள் தடை விதித்துள்ளது. இது தொடர்பான காணொலி தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி வருகிறது. சுவர்ணபூமி விமான நிலையத்தில் யங்லியே வென்ற 30 வயது சுற்றுலா பயணி கடந்த புதன்கிழமை மதியம் சீனா திரும்புவதற்கான விமானத்திற்காக குடிவரவு சோதனையை முடிக்க சென்றுள்ளார். அதன்போது விமான நிலையத்தில் தானியங்கி பாஸ்போர்ட் கட்டுப்பாட்டு அமைப்பை பயன்படுத்திய போது அவர் அதிருப்தி அடைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த ஜெங்லியவ் தானியங்கி கதவுகளை காலால் எட்டி உதைந்து திறந்துள்ளார். இதனையடுத்து அனுமதியின்றி குடிவரவு சோதனை சாவடியை கடத்தல் ஆகிய குற்றச்சாட்டின் கீழ் அதிகாரிகள் அவர் மீது வழக்குகளை பதிவு செய்தனர். இந்த சம்பவத்தில் 2 பாஸ்போர்ட் கட்டுப்பாட்டு கதவுகள் சேதமடைந்ததாகவும் இதனால் தானியங்கி கதவுகளுக்கு இலங்கை மதிப்பில் கிட்டத்தட்ட 48 லட்சம் ரூபாய் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் மதிப்பிட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து தாய்லாந்து அதிகாரிகள் ஜெங்கின் விசாவை ரத்து செய்து அவரை கருப்பு பட்டியலிலும் சேர்த்துள்ளனர். இதன் மூலம் அவர் எதிர்காலத்தில் தாய்லாந்து நுழைய நிரந்தர தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சட்ட நடைமுறைகள் முடிந்த பிறகு அவர் சீனாவுக்கு நாடு கடத்தப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரத்மலானை வானூர்தி நிலைய வீதியில் பயணித்த முச்சக்கர வண்டியொன்றை மறித்து அதன் ஓட்டுநரிடமிருந்து 380,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த குற்றச்சாட்டில் கல்கிசை தலைமையக காவல் நிலையத்தைச் சேர்ந்த 2 காவல்துறை கான்ஸ்டபிள்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுடன் சேர்த்து பொய் முறைப்பாடு வழங்கிய குற்றச்சாட்டில் முறைப்பாட்டாளர் உட்பட மேலும் இருவரென மொத்தம் 4 கல்கிசை பிராந்திய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட காவல்துறை உத்தியோகஸ்தர்கள் இருவரும் கல்கிசை தலைமையக காவல்துறையின் பல்வேறு முறைப்பாடுகள் பிரிவில் கடமையாற்றி வந்தவர்களாவர். கடந்த 15 தேதி ரத்மலானை வானூர்தி நிலைய வீதியில் வைத்து இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பாக மொரட்டுவ அங்குலானை சயபுர அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதியில் வசிக்கும் நபர் ஒருவர் காவல்துறையில் முறைப்பாடு செய்திருந்தார். அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட விசாரணை அதிகாரிகள் சந்தேக நபர்களான 2 காவல்துறை உத்தியோகஸ்தர்களையும் கைது செய்தனர். எனினும் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் சீட்டு பணம் என முறைப்பாட்டாளர் கூறிய வாக்குமூலத்தில் காவல்துறையினருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்த போது அந்த நபர் பொய் வாக்குமூலம் அளித்துள்ளமையும் கண்டறியப்பட்டது. இதனையடுத்து காவல்துறையினரை தவறாக வழிநடத்திய குற்றச்சாட்டின் கீழ் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய முறைப்பாட்டாளரான நபரும் அவருடன் இருந்த மற்றும் ஒரு பெண்ணும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 2 காவல்துறை உத்தியோகஸ்தர்கள் உட்பட 4 சந்தேக நபர்களும் கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களை கடத்தி விநியோகித்த சந்தேக நபர்களை அக்கறைப்பற்றி விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர். பொதுமக்கள் வழங்கிய தகவலுக்கு அமைவாக அக்கறைப்பற்று தம்பட்டை விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்ட விசேட சுற்றிவளைப்பின் போது வீடொன்றில் வைத்து குறித்த சந்தேக நபர்கள் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் இப்பகுதியில் மிக நீண்ட காலமாக போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 40 கிராம் ஐஸ் மற்றும் 60 கிராம் ஹெரோயின் போதைப் பொருட்கள் கை தொலைபேசிகள் என்பன சந்தேக நபர்கள் வசம் இருந்து விசேட அதிரடிப்படையினர் மீட்டு சட்ட நடவடிக்கை நிந்தாவூர் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். தாய்லாந்திலிருந்து போதைப் பொருட்கள் கொண்டு வந்தவர்கள் என கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள 23 துறவிகள் தங்கள் துறவர உடையை கைவிட வேண்டும் என பௌத்த மதத்தின் 3 சமய பதிவாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அஸ்கிரி பீடத்தின் பதிவாளரான கலாநிதி மேதகம தம்மானந்த தேரோ துறவிகள் தாங்களாக முன்வந்து தங்கள் துறவர உடையை கைவிடுமாறும் அவர்கள் நிரபராதிகள் என நிரூபிக்கப்பட்டால் மீண்டும் துறவரம் ஏற்க அனுமதி வழங்கப்படும் என்று தாம் பரிந்துரைப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் ஜனாதிபதி மற்றும் சட்டம அதிபருடன் கலந்தாலோசித்த பிறகு திரித்துவ சமயத்தின் பதிவாளர் துறவர உடை அணிந்திருந்த 23 துறவிகளை சந்தித்து இவ்விடயம் குறித்து விவாதித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உங்கள் நடவடிக்கைகள் இந்த நாட்டில் மட்டுமல்ல சர்வதேச அளவிலும் இந்த சமயத்திற்கு பெரும் அவமானத்தை கொண்டு வந்துள்ளன என்று அவர்களிடம் அவர் தெரிவித்ததாகவும் கூறியுள்ளார். அங்கிருந்த 4 அல்லது 5 பேருக்கு அது பிடிக்கவில்லை. அங்கு புதிய துறவிகளும் இருந்துள்ளனர். எனவே அவர்கள் ஏதோ ஒரு வகையான சோதனைக்கு பலியாகி விட்டார்கள் என்று நாம் உணர்ந்தோம் என்றும் மெதகம தம்மானந்த தேரர் கூறியுள்ளார். சீனாவிற்கான தனது 2 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு கடந்த 16 தேதி பீஜிங் விமான நிலையத்தில் தனது ஏர்போர்ஸ் விமானத்தில் ஏறுவதற்கு முன் டிரம்ப் மற்றும் அவரது குழுவினர் சீன அரசு வழங்கிய நினைவு பரிசுகள், சிறப்பு பிரதிநிதிகளுக்கான அடையாள அட்டைகள், விழா அனுமதி அட்டைகள் மற்றும் தற்காலிகமாக பயன்படுத்த வழங்கப்பட்ட கைபேசிகள் என அனைத்தையும் குப்பை தொட்டிகளில் வீசி எறிந்து சென்றதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இது ஒன்றும் புதிதான ஒன்றல்ல எனவும் பீஜிங்கில் உள்ள அமெரிக்க தூதுக்குழுக்கள் தலைமுறை தலைமுறையாக இதே தந்திரத்தை பின்பற்றி வருவதாகவும் கூறப்படுகிறது. சீனாவின் உளவு பார்க்கும் தொழில்நுட்பங்கள் மீதான அச்சமே இதற்கு முக்கிய காரணம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. சீனாவில் இருந்து பெறப்பட்ட எந்த ஒரு பொருளும் ஏர்போர்ஸ் விமானத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டாதென்று கடுமையான விதிமுறை காணப்படுவதும் இதற்கு காரணம் எனவும் கூறப்படுகிறது. சிறிய நினைவு பரிசுகள் அல்லது மின்னணு சாதனங்கள் மூலமாக கூட அமெரிக்க அதிகாரிகளின் தரவுகள் திருடப்படலாம் அல்லது அவர்கள் கண்காணிக்கப்படலாம் என அமெரிக்க பாதுகாப்பு அமைப்புகள் கருதுகின்றன. கடந்த 2023 பீஜிங்கில் உள்ள பிரிட்டிஷ் தூதரக அதிகாரிக்கு வழங்கப்பட்ட தேயிலை பெட்டியில் உளவு பார்க்கும் கருவி கண்டறியப்பட்ட சம்பவம் இடம்பெற்றிருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. மொனராகலை மாவட்டத்தில் டிட்பா இழப்பீடு வழங்கல் தொடர்பாக குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியுள்ள அனர்த்த நிவாரண சேவை அதிகாரியின் பணி தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள விசேட அறிக்கை ஒன்றில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய கிராம சேவகரும் விசாரணைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் வேறு ஒரு பிரிவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவங்கள் குறித்து தற்போது முறையான மற்றும் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி சட்டத்தை நீக்குவதற்கான சட்டமூலம் வர்த்தமானி அறிவித்தலில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. 2009 35 இலக்க பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி சட்டத்தை நீக்குவதற்கும் அது தொடர்பான அல்லது அதற்கு அனுகூலமான விடயங்களுக்கான ஏற்பாடுகளை வழங்குவதற்காகவும் இந்த சட்டமூலம் உருவாக்கப்பட்டுள்ளது. 2026 பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி சட்டத்தை நீக்கும் சட்டம் என அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த சட்டமூலத்தின் மூலம் பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி பதவியை நீக்க முடியும். இந்த சட்டம் அமல்படுத்தப்படும் நாள் முதல் பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி பதவியை வகிப்பது நிறுத்தப்பட வேண்டும் என்பதுடன் அந்த பதவியை வகிக்கும் நபர் ஆயுதப்படைகளில் அவர் சார்ந்த சேவை பிரிவிற்கு மீண்டும் இணைக்கப்பட வேண்டும். இந்த சட்டம் அமுலுக்கு வருவதோடு பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி அலுவலகத்திற்கு சொந்தமான அனைத்து அசையும் மற்றும் அசையா சொத்துக்களும் பாதுகாப்பு விடயம் ஒப்படைக்கப்பட்டுள்ள அமைச்சரின் அமைச்சுக்கு மாற்றப்பட வேண்டும் என அந்த சட்ட மூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கு வடக்கே வங்காள விரிகுடா கடற்பரப்பில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது வலுவிழந்து வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இலங்கையை சூழவுள்ள கடற்பரப்பில் இந்த தாக்கம் படிப்படியாக குறைவடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மைக்கால வானிலை பகுப்பாய்வுகளின்படி இந்த வளிமண்டல தொகுதி தனது வலிமையை இழந்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வங்காள விரிகுடாவின் ஆழ்கடல் பகுதிகள் மற்றும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பகுதிகளுக்கு இனி இதனால் பாதிப்பு இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆழ்கடல் பிராந்தியங்களில் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடும் கடற்றொழிலாளர்கள் மற்றும் கடற்படை சமூகத்தினரின் பாதுகாப்பு கருதியே இந்த விசேட அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது.
1: வானிலையில் இடம்பெற்று சென்றது இன்றைய செய்திகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி பிளண்டிவெளி எஃப்எம் 88.6 இளவரசை ஊடாகவும் உலகத் தமிழர்களின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் உலகெங்கும் ஒலிபரப்பாகும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு.

ஒலிச்சரம் நல்லது நேர்களே, வாரா வாரம் பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளை தாங்கி வானிலை அலங்கரிக்கின்ற ஒலிச்சர நிகழ்ச்சி இப்பொழுது வானிலைக்கு எடுத்து வரப்பட இருக்கின்றது. இன்றைய ஒலிச்சரம் உள்ளூர் வானொலி பிளேண்டிவெளி எஃப்எம் 88.6 அலைவரிசை ஊடாகவும் உலகத் தமிழர்களின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் ஒலிபரப்பப்படுகின்றது என்பதை நேயர்களுக்கு மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றோம். இன்றைய ஒலிச்சரத்தில் இன்றறிவு பாடல், வாழ்க்கையை வளமாக்கும் அறிஞர்கள் வழங்குகின்ற கருத்துக்கள், நூலில் நுகர்ந்த பகுதிகள் மற்றும் சுகமான ராகங்களின் என வானிலையை அலங்கரிக்க இருக்கின்றன. முதலில் வானிலைக்கு வருவது இன்றறிவு பாடலோன்.

வானலையை அலங்கரித்து சென்றது என் தெரிவு பாடல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி பிண்டிவெளி எஃப்எம் 88.6 இளவரசை ஊடாகவும் உலகத் தமிழர்களின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் உலகெங்கும் ஒளிபரப்பாகும் வானமுதத்தின் ஒலிச்சரம். ஒலிச்சரன் நிகழ்ச்சியில் தொடர இருப்பது வாழ்க்கையை வளமாக்கும் அறிஞர்கள் வழங்குகின்ற கருத்துக்கள். அந்த வரிசையில் மெனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் என்ற இருவட்டில் சுவாமி சுகபோதானந்தா அவர்கள் கூறுகின்ற ஒரு கருத்தை இவ்வாரம் வானலைக்கு எடுத்து வருகின்றேன். குரல் நிழல்கள் ரவி.

சுஃபி இலக்கியத்தில் வரும் முல்லா நசுருதீனின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னால் இந்த தத்துவம் உங்களுக்கு சுலபமாக விளங்கக்கூடும். முல்லா நசுருதீனுக்கு அன்று காலையில்தான் திருமணம் நடந்தது. அன்றிரவு நதியை கடந்து மறு கரைக்கு முல்லா நசுருதீனும் அவரது இளம் மனைவியும் உறவினர்களோடு படகில் போய்கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென்று புயல் அடித்தது. நதியிலே வெள்ளம் கரை புரண்டது. இவர்கள் பயணித்துக் கொண்டிருந்த படகு பேயாட்டம் ஆடியது. மணப்பெண் உட்பட படகில் இருந்த அத்தனை பேரையும் மரண பயம் தொற்றிக்கொண்டது. ஆனால் முல்லா மட்டும் பயமேதும் இல்லாமல் இருந்தார். இதை பார்த்த புது மணப்பெண், உங்களுக்கு பயமாக இல்லையா என்று கணவரை ஆச்சரியத்தோடு கேட்டாள். அதற்கு முல்லா நசுருதீன் பதில் சொல்லாமல் தன் இடுப்பிலே சுருகியிருந்த கத்தியை எடுத்து மனைவியின் குரல் வலையை குத்துவது போல் ஓங்கினார். மனைவியின் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. அப்போது முல்லா நசுருதீன் தன் மனைவியை பார்த்து, கத்தி என்றால் உனக்கு பயமாக இல்லையா என்று கேட்டார். அதற்கு அவரது மனைவி, கத்தி வேண்டுமானால் அபாயகரமானதாக இருக்கலாம், ஆனால் அதை பிடித்து கொண்டிருப்பவர் என் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கும் என் கணவர், அதனால் நான் பயப்படவில்லை என்றாள். அதே போலத்தான் எனக்கும். இந்த அலைகள் வேண்டுமானால் ஆபத்தானதாக இருக்கலாம், ஆனால் இதை ஆட்டுவித்துக் கொண்டிருக்கும் அல்லாஹ் அன்புமயமானவர், அதனால் எனக்கு பயமில்லை என்றாராம் முல்லா நசுருதீன். முல்லா நசுருதீனுக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை இருந்தது, அதனால் அன்பு இருந்தது. அல்லாஹ் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அன்பும் இருந்திருக்காது. அன்பு இல்லை என்றால் படகில் பயணித்த மற்றவர்களைப் போல முல்லா நசுருதீனும் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்திருப்பார். இதே உண்மையை நம் வாழ்க்கையிலும் பொருத்தி பார்க்கலாம். நமக்கு பயம் ஏற்படுகிறது என்றால் நம்மீதே நமக்கு நம்பிக்கை இல்லை என்றுதான் பொருள். நான் கடவுளுக்கு பயந்தவன் என்று பலர் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். இது அபத்தமானது. கடவுளிடம் நாம் செலுத்த வேண்டியது அன்புதானே தவிர பயமில்லை. நமது உபநிஷத்துக்கள் சொல்லும் மிகப்பெரிய விஷயமே பயம் இல்லாமல் இரு என்பதுதான் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார். சிலர் தங்களின் ஜாதகத்தை தூக்கிக் கொண்டு எனக்கு மரணம் எப்போது வரும் என்று தெரிந்து கொள்ள ஜோசியர் மாற்றி ஜோசியராக போய்கொண்டே இருப்பார்கள். அவர்களை பொறுத்தமட்டில் ஹாரஸ்கோப் ஜாதகம் என்பது ஹாரர்ஸ்கோப். இம்மாதிரி நபர்கள் வாழும்போது என்ன செய்யலாம் என்பதை விட எந்த நேரம் இறந்து விடுவோமோ என்ற பீதியிலேயே உருகி உருக்குலைந்து கொண்டிருப்பார்கள். மரண பயம் பற்றி தாகூர் சொல்லும்போது, நீ இந்த பூமியிலே வந்து பிறப்பதற்கு முன்னதாகவே உனக்காக உன் தாயின் இரண்டு தனங்களிலும் பாலை சுரக்க வைத்தவன் இறைவன். நீ இறந்த பின்னும் உனக்காக இன்னொரு உலகத்தையே கூட அவன் படைத்து வைத்திருக்கக்கூடும், அதனால் நம்பிக்கையோடு இரு என்கிறார். பயப்படுபவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் சொல்ல முடியும். எதிர்காலத்தை பற்றி திட்டமிடுங்கள். தவறில்லை, ஆனால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்ற கற்பனைகளில் பயப்படுவதால் உங்கள் மகிழ்ச்சிதான் பாழாகும். பணம் திருடு போகாமல் இருக்க அதை எங்கே எப்படி வைப்பது, மீறி திருட்டு போனால் இன்சூரன்ஸ் மூலம் எப்படி பாதுகாப்பு பெறுவது என்று திட்டமிடுங்கள். இதில் எதையும் செய்யாமல் சும்மா நின்று பயப்படுவதில் அர்த்தமில்லை. எது சந்தோஷம்? ஒன்று, சுஃபி இலக்கியத்தின் ஒரு முக்கிய கதாபாத்திரமான முல்லா நசுருதீன் ஒரு நாள் சோகமாக உட்கார்ந்திருந்தார். முல்லாவை பார்க்க வந்திருந்த நெருங்கிய சிநேகிதன், ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்க முல்லா அழ ஆரம்பித்து விட்டார். என் மாமா தன் பெயரில் இருந்த சொத்துக்களை என் பெயருக்கு எழுதி வைத்துவிட்டு போன மாசம் இறந்து விட்டார். அதை நினைத்தேன், அழுகிறேன் என்றார் முல்லா. உன் மாமாவை எனக்கு தெரியும். அவருக்கு 80 வயதாயிற்றே. மரணம் இயற்கையானது தானே, அதற்கென்ன இத்தனை பெரிய சோகம்? உண்மையில் பார்த்தால் அவரது திரண்ட சொத்து கிடைத்ததற்காக நீ சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும் என்று முல்லாவுக்கு
நண்பன் ஆறுதல் சொல்ல முயன்றான். முல்லாவோ, என் சோகம் உனக்கு தெரியாது நண்பா. போன வாரம்தான் என் சித்தப்பா என் பெயரில் 100,000 ரூபாய் சொத்துக்களை எழுதி வைத்துவிட்டு செத்துப்போனார் என்று சொல்லிவிட்டு

இன்னும் பெரிதாக சத்தம் போட்டு அழத் தொடங்கினார். நண்பனுக்கு குழப்பம். உன் சித்தப்பாவையும் எனக்கு தெரியுமே, அவருக்கு 85 வயது. பணம் வந்ததை நினைத்து சந்தோஷப்படாமல் முட்டாளைப் போல இப்படி அழுகிறாயே என்று நண்பன் எரிச்சலுடன் கேட்டான். பா, என் பெயரில் 100,000 ரூபாய் சொத்துக்களை எழுதி வைத்துவிட்டு செத்துப்போனார் என்று சொல்லிவிட்டு இன்னும் பெரிதாக சத்தம் போட்டு அழத் தொடங்கினார். நண்பனுக்கு குழப்பம். உன் சித்தப்பாவையும் எனக்கு தெரியுமே, அவருக்கு 85 வயது. பணம் வந்ததை நினைத்து சந்தோஷப்படாமல் முட்டாளைப் போல இப்படி அழுகிறாயே

வயது தாத்தா 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே என் பெயரில் சொத்து எழுதி வைத்துவிட்டு நேற்று இறந்து விட்டார் என்றார் முல்லா. வெறுத்து போன நண்பன், எனக்கு புரியவில்லை, நீ ஏன் தான் அழுகிறாய் என்றான். முல்லா கண்களை துடைத்தபடியே சொன்னார், செல்வந்தர்களான என் மாமா, சித்தப்பா, தாத்தா மூவருமே இறந்து விட்டார்கள். இனிமேல் என் பேரில் சொத்து எழுதி வைத்து விட்டுச்சாக உறவினர்கள் யாருமே இல்லையே. மிக முக்கியமான ஒரு கருத்தை உணர்த்துவதற்காக சொல்லப்படும் கதைதான் இது. சந்தோஷத்துக்கும் திருப்திக்கும் எல்லை நாம் வரையறுத்துக் கொள்வதில்தான் இருக்கிறது. எல்லைகளை நம் கட்டுப்பாட்டில் இல்லாமல் விரிவடைய செய்து கொண்டே போனால் எந்த சந்தோஷமும் நமக்கு நிம்மதி தரக்கூடியதாக இருக்காது. ஓட்டை வாளியில் தண்ணீர் ஊற்றினால் எப்படி நிற்காதோ அதே மாதிரி இதுபோல திருப்தியற்ற மனமுடையவர்களுக்கு எத்தனை சந்தோஷம் வந்தாலும் அது தங்காது. அவர்களின் மனம் சோகமயமாகவே இருக்கும். தன்னிடம் இல்லாததை நினைத்தே கஷ்டப்படும். வாளியில் உள்ள ஓட்டையை அடைத்துவிட்டால் ஒரு அளவு தண்ணீர் ஊற்றியதும் நிரம்பி விடுவது போல் மனதில் இருக்கும் கரும்புள்ளிகளை, பிளைண்ட் ஸ்பாட்ஸ், அழித்துவிட்டால் மகிழ்ச்சி நிரம்பும். இது கிடைத்தால்தான் என் மனசு சந்தோஷப்படும் என்று மண்டைக்குள் சில விஷயங்களை நம் மனது ஏற்றுக்கொள்கிறது. அந்த இதுகள்தான் மனதில் கரும்புள்ளிகள். சில இளைஞர்கள் சந்தோஷம் என்றால் அமெரிக்கா என்று அர்த்தம் பண்ணிக்கொள்வதையும் நாம் பார்க்கிறோம். அவர்களை பொறுத்தவரை அமெரிக்கா போக விசா கிடைத்தால் அதுதான் சந்தோஷம். அதாவது, விசா கிடைக்கும் வரை நான் சந்தோஷப்படுவதை ஒத்தி வைத்திருக்கிறேன் என்று அர்த்தம். ஆம், வருங்காலத்தில் நடக்கப்போகும் ஒரு விஷயம் மட்டுமே சந்தோஷம் கொடுக்கப் போகிறது என்று சொல்லிக்கொண்டு நிகழ்காலத்தில் கிடைக்கும் சந்தோஷங்களை ஓட்டை வாளியைப் போல இவர்கள் கீழே விட்டுவிடுகிறார்கள். இப்படிப்பட்ட பிளைண்ட் ஸ்பாட் மனமுடைய இளைஞர்களுக்கு அமெரிக்கா போக விசா கிடைத்தாலும் சந்தோஷமாக இருக்க முடியாது. விசா கிடைத்த மறு கணமே அமெரிக்காவில் வேலை கிடைத்தால்தான் என் மனசு சந்தோஷப்படும் என்று ஏதாவது இன்னொரு காரணத்தை சொல்லி இவர்களே தங்களின் சந்தோஷங்களை மீண்டும் ஒத்தி போட்டு விடுவார்கள். சரி, அமெரிக்காவில் வேலையும் கிடைத்துவிட்டது, அப்போதாவது சந்தோஷப்படுவார்களா? கிரீன் கார்டு கிடைக்கும் வரை சந்தோஷம் இல்லை என்பார்கள். அதுவும் கிடைத்துவிட்டால் அமெரிக்க வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. அப்பா, அம்மா, அக்கா, தங்கை, மாமா, உறவினர்கள், உற்றார்கள், நண்பர்கள் ஆகிய எல்லோரும் இருக்கும் இந்தியாவில்தான் சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் தங்களின் சந்தோஷத்தை ஒத்தி போட்டு விடுவார்கள். இன்னும் சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் சந்தோஷம் என்பது கடைகளில் விற்பனையாகிறது என்ற கருத்து உடையவர்கள். ஆம், அவர்களுக்கு சிகரெட், மது, இதில்தான் சந்தோஷம். இவர்களை பார்க்கும்போது ரமண மகரிஷி சொன்ன ஒரு கதைதான் நினைவுக்கு வருகிறது. வசதியான மனிதரின் வீட்டில் வளர்க்கப்பட்ட அந்த நாய்க்கு வேளா வேளைக்கு கிடைத்த சாப்பாட்டில் திருப்தி இல்லை. அந்த வீட்டை விட்டு வெளியேறி ரோட்டுக்கு வந்து தனக்கு பிடித்த உணவை தேட ஆரம்பித்தது. நாள் கணக்கில் அலைந்து வாடியதுதான் மிச்சம். ரோட்டில் ஏற்கனவே திரிந்து கொண்டிருந்த நாய்களுடன் சண்டை போட்டு தெருவோர எச்சிலையை கூட கைப்பற்ற முடியவில்லை. கடைசியாக அதற்கு காய்ந்து போன மாட்டு எலும்பு துண்டு ஒன்று கிடைத்தது. வெயிலில் பல மாதங்கள் காய்ந்த எலும்பு என்பதால் அதிலிருந்த அத்தனை சுவையும் வற்றிப்போய் கல் போல ஆகியிருந்தது. ஆனாலும் அது தெரியாத நாய் அந்த எலும்பை கஷ்டப்பட்டு கடித்தது. நாயின் வாயில் கீறல்கள் ஏற்பட்டு இரத்தம் கசிந்தது. தன் இரத்தத்தை ருசித்த நாயோ, இரத்தம் எலும்பிலிருந்துதான் வருகிறது என்று எண்ணி இன்னும் ஆவேசமாக எலும்பை கடிக்க ஆரம்பித்தது. இதை பார்த்த வழிப்போக்கர் ஒருவர், மட நாயே, அது காய்ந்து போன எலும்பு. நீ சுவைக்கும் இரத்தம் எலும்பிலிருந்து வெளிப்படும் இரத்தம் இல்லை,
உன் வாயிலிருந்தே கசி

ரத்தம் என்று சொல்ல வழிப்போக்கரை பார்த்து நாய் ஏளனமாக சிரித்துவிட்டு சொன்னது, இத்தனை நாள் வரை இந்த எலும்பு துண்டை கடிக்கும் வரை என் நாக்கு இரத்தம் சுவைத்ததில்லை. இதை கடிக்க ஆரம்பித்த பிறகுதான் இரத்தத்தின் சுவை தெரிய ஆரம்பித்தது. ஆகவே இந்த இரத்தம் எலும்பு துண்டிலிருந்துதான் எனக்கு கிடைக்கிறது, என்னை நீ ஏமாற்ற முடியாது என்று சொல்லி காய்ந்த எலும்பை மேலும் ஆவேசமாக கடிக்க ஆரம்பித்தது. தன்னையே அழித்து கொண்டு ஏமாற்றிக்கொண்டு கிடைக்கிற தற்காலிக சந்தோஷங்களை தேடி ஓடும் இப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கிறார்கள். இதைத்தான் டாக்ஸ் லாஜிக் என்று சொல்கிறோம். சிந்தித்து பாருங்கள், காய்ந்து போன எலும்பை கடித்த நாய் அடைந்த சந்தோஷத்துக்கும் சிகரெட் மது போன்ற பொருட்களால் தன்னையே அழித்து கொண்டு சிலர் அடையும் சந்தோஷத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது?

வானிலையை தொடர்ந்து அலங்கரிக்க இருப்பது நூலில் நுகர்ந்த பகுதி. இன்றைய நூலில் நுகர்ந்த பகுதியாக கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற நூலில் தாய்மை ஒரு விளக்கம் என்ற ஆக்கத்தின் ஒரு பகுதியை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். பொதுவில் தாய்மை என்பது இந்துக்களால் சக்தி என்று அழைக்கப்படுகிறது. இரத்தபாசத்தை உடம்பு சிலிர்க்க வர்ணிப்பது இந்து மதம்தான். பூமியை பூமாதா என்றும் பசுவை கோமாதா என்றும் வர்ணிப்பவர்கள் இந்துக்கள் தான். பொறுமையில் பூமாதேவி என்றும் அமைதியில் பசு என்றும் சொல்பவர்கள் இந்துக்கள் தான். ஆகவே பொறுமையும் அமைதியும் நிறைந்தவள் தாய் என்பது இந்துக்கள் மரபு. பொறுமை அமைதி இரத்தபாசம் தன் வயிற்றை பட்டினி போட்டு மகனுக்கு ஊட்டுதல் இவையே தாய்மை. இந்துக்களுக்கிடையே ஒரு கதை உண்டு. ஒரு தாய் அவளுக்கு ஒரு மகன். அந்த மகனோ தாசி லோலன். ஒரு தாசியிடம் மனதை பறிகொடுத்தான். மனம் போனபடியே பொருள் போகும் என்றபடி பொருளையும் பறிகொடுத்தான். அவனிடம் பொருளில்லை என்பதை அறிந்த கணிகை அவனை துரத்தி அடித்தாள். அவனோ மோகலாகிரி முற்றி உனக்கு எது வேண்டுமோ கொண்டு வருகிறேன் என்று காலில் விழுந்தான். அவள் கேலியாக சிரித்து கொண்டே உன் தாயின் இருதயம் எனக்கு வேண்டுமென்றாள். காம மயக்கத்தில் சிக்கி அவன் தாயிடம் ஓடினான். அம்மா, அவளுக்கு கொடுப்பதற்கு என்னிடம் ஏதுமில்லை, உன் இருதயம் வேண்டும் என்கிறாள், அவளை என்னால் மறக்க முடியாதம்மா என்று அழுதாள். தாய் கேட்டால், அதன் மூலம் அவள் திருப்தி அடைந்து உன்னுடனேயே இருப்பாளோ மகனே? இருப்பாள் என்றான் மகன். தன்னை கொன்று இருதயம் வெட்டி எடுத்து கொள்ளும்படி தாய் கூறினாள். அவன் தாயை கொன்றான், இருதயத்தை எடுத்தான். வலது கையில் ஏந்தியவாறு கணிக வீடு நோக்கி ஓடினான். வழியில் ஒரு கல் தடுக்கி கீழே விழுந்தான். கையில் இருந்த தாயின் இருதயம் 4 அடி தள்ளி விழுந்தது. அடிபட்டு விழுந்த அவனை பார்த்து அதே இருதயம் சொன்னது, ஐயோ வலிக்கிறதா மகனே, நான் உயிரோடு இல்லையே உனக்கு மருத்துவம் செய்ய. மகன் அம்மா என்று அலறினான். அவன் ஆவி பிரிந்தது. ஆம், அதன் பெயர்தான் தாய்மை. ஓரிடத்தில் நான் சொன்னேன், இறைவன் உன் ஆத்மாவுக்கு மட்டுமே பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்று. ஆனால் ஓர் அன்னையோ உன் ஆத்மாவுக்கும் உடம்புக்கும் பொறுப்பேற்றுக் கொள்கிறாள். கடைசியாக தாயை மதிப்பவர்களுக்கு, பக்தி செலுத்துபவர்களுக்கு எப்படி வாழ்வு தரும் என்பதை சாதாரண மனிதனுக்கு புரியும்படி சொல்கிறேன். இன்று படபுலகில் 20 வருஷங்களாக அசைக்க முடியாமல் இருந்து வரும் நட்சத்திரங்கள், அரசியலில் திடீரென்று அதிர்ஷ்டம் வாய்ந்த குறைந்த கல்வியே உள்ள தலைவர்கள் அனைவரையும் எண்ணி பாருங்கள். அவர்கள் அனைவரும் தாயிடம் பக்தி செலுத்திய ஒரே காரணத்தினால் முன்னுக்கு வந்தவர்கள். கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற நூலில் தாய் ஒரு விளக்கம் என்ற ஆக்கத்தில் ஒரு சிறிய பகுதியை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன்.

நல்லது நேர்களே, ஒழித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பாடலுடன் இன்றைய ஒளிச்சர நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மற்றொரு ஒளிச்சர நிகழ்ச்சியில் உங்களை அடுத்த வாரம் வானலில் சந்திக்கும் வரை இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்றும் உங்களில் ஒருவன் எட்வர்ட் மரியதாசன். வணக்க நேர்களே.

0: வானிலையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஒளிச்சிற நிகழ்ச்சியில் தொடர இருப்பது வாழ்க்கை வளமாக்கும் அறிஞர்கள் வழங்குகின்ற கருத்துக்கள். அந்த வரிசையில் கரியமூர்த்தி ஐபிஎஸ் அவர்கள் கூறுகின்ற கருத்துக்கள் சிலவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன்.
1: மனைவியினுடைய பெருமை என்ன என்பதை கணவன்மார்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியாக நான் குறிப்பிட விரும்புகின்றேன். கணவன் மனைவியிடம் தோற்க வேண்டும், மனைவி கணவனிடம் தோற்க வேண்டும், அப்போதுதான் குடும்பம் ஜெயிக்கும். நம்முடைய நோக்கம் குடும்பம் ஜெயிக்க வேண்டும் என்பதை ஒழிய நம்மில் யார் ஜெயிப்பது என்பது அல்ல. இப்போ எல்லாரும் வந்து இவ்வளோ நல்லா உட்காந்துருக்குறீங்களே, இப்படி பிள்ளைகளை பெற்று இப்படி வளர்க்குறீங்களே, அதுக்கெல்லாம் அப்பா காசு சம்பாதிக்கிறதுனால அப்பா மட்டும்தான் காரணம்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். நான்போம், நான் இல்லைன்னா அந்த குடும்பம் என்ன ஆகும்னு நினைப்போம். தவறு. பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க இல்லைன்னா தான் அந்த குடும்பம் என்ன ஆகும்னு நீங்கள் நினைக்கணும். ஏன் தெரியுமா உங்களுக்கெல்லாம் என்ன பெருமை தெரியுமா, எதில் நீங்கள் நிற்கிறீங்க தெரியுமா? உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததினால் சபையில் புகழும் கூடுதடி, கால சுமை தாங்கி போல மார்பில் இணைத்தாங்கி வீழும் கண்ணீர் துடைத்தாய், அதில் என் விம்மல் தனிந்ததடி, பேருக்கு பிள்ளை உண்டு வெறும் பேச்சுக்கு சொந்தமிண்டு, ஆலம் விடுதுகள் போல ஆயிரம் உறவுகள் இருந்தன, வேறென நீதி இருந்தாய் அதில் வீழ்ந்து விடாமல் நான் இருந்தேன்மா. இந்த மனைவி எல்லாம் வேற இருக்கிறதுனால தான் கணவன்லாம் கீழே விழுந்துடாம இருக்கிறீங்கிறத இந்த சபையிலே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்க. இது யாராவது மறுக்க முடியுமா? கண்ணதாசன் போய் கேட்டான் கணவன் மனைவி உறவு என்னடான்னு. மனைவியை பத்தி சொல்றாங்க, எத்தனை பெண்களின் மண்ணில் பிறந்தன சத்தியம் சம்சாரம், அவளே சாமி அவதாரம், அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் அதுவே பக்தி பிறவாகும், இறைவனின் சக்தி உறவாகும்னா. ஏன் சொன்னான் தெரியுமா? இன்று தேடி வரும் நாளை ஓடிவிடும் செல்வம் சிரித்தபடி அமுதிடுமா, எந்த செல்வமும் மனைவியின் சுகம் தருமான். அப்ப மனைவியினுடைய அருமை என்னங்கிறத கணவன்லாம் முழுசா தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? உண்ணும் அழகை பார்த்திருப்பாயே, உறங்க வைத்தே விழித்திருப்பாயே, கண்ணை இமை போல் காத்திருப்பாயே, காதல் கொடியே கண்மலர் வாயோம்மா, ஈன்ற தாயை நான் கண்டதில்லை, எனது தெய்வம் வேறொன்றும் இல்லை, உயிரை கொடுத்தும் உனை நான் காப்பேன், உதய நிலவே கண்மலர் வாயோம்மா. ஒரு கணவன் உயிரை கொடுத்தாவது மனைவியை காக்கணும். நீதி நெறி வெண்பால ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனைவியினுடைய அருமை என்னன்னு சொல்றான். மாதா மறிக்கின் மகள் நாவின் நற்சுவை போம், தாதா எனில் கல்வி தானகலும், ஓதி உடன் வந்தோர் இறப்பின் வாகு வலி போம், மனையால் அந்தோ இவை யாவும் போம். என்ன அர்த்தம்? அம்மா இறந்து போனால் பிள்ளைக்கு நல்ல சோறு கிடைக்காதான், வாய்க்கு ருசியா. அப்பா இறந்து போனால் படிக்கிறீங்களே இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த கல்வியை தொடர முடியாதான். கூட வந்தவன் பிறந்தவன் இறந்து போனாக்க தோல் வலிமை போயிடுமா, ஆனால் மனைவி இறந்து போனா இது எல்லாமே போயிருண்டான். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து, ஒரு பிறவியில் நீ படிச்சிட்டேன்னா ஏழு பிறவிக்கு உன்னை காப்பாத்துண்டா எப்படி? இப்போ எங்களுடைய என்னுடைய பாட்டனார் என் வாழ்க்கையில இருந்தால் உதாரணம் சொல்றேன், என்னுடைய பாட்டனார் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு படிக்கவே தெரியாமல் இருந்த ஒருவர். என்னோட தாத்தா ரொம்ப கஷ்டப்பட்டு கையெழுத்து போட கற்றுக்கிட்டார். என்னுடைய அப்பா மிகவும் கஷ்டப்பட்டு ஐந்தாம் வகுப்பு மட்டுமே படித்தாங்க. என்னை அவங்க படாத பாடுபட்டு ஒரு கிராஜுவேட் ஆகினாங்க, நான் ஒரு காவல்துறை அதிகாரி ஆக முடிந்தது. அந்த கிராஜுவேஷன் இல்லைன்னா அப்ளிகேஷனே போட முடியாது, காவல்துறைக்கு சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமே எழுத முடியாது. நான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைங்கள்ட்டையும் எடுத்து சொல்லி என்னுடைய பிள்ளைகளை மருத்துவராக மாற்றினேன், ப்ரொஃபஷனல் கோர்ஸ். என்னுடைய பிள்ளைகளை பார்த்து என்னுடைய பேர பிள்ளைகள் இன்னைக்கு ஐஐடி என்ஐடி பிட்ஸ் பிலானியில் உள்ளே போய் படிக்கிறான். எத்தனை தலைமுறை ஒழுங்கான முறையிலே நியாயமாக சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும், கையெழுத்து போடக்கூட கல்வி அறிவு இல்லாமல் உங்கள் கட்டை விரல் முத்திரையில் கதைகளெல்லாம் மடக்குதடி பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சொல்லுவார். காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா பசையற்று போனோமடா. தோழர் ஜீவா, கால் வயிற்று கஞ்சி இலார் இதன் காரணம் என்னதுன்னு அறிவும் இல்லார். படிக்காது தான்டா முட்டா பசங்களா இந்த கஷ்டத்துக்கெல்லாம் காரணம், அது கூட உனக்கு தெரியலையே பாரதி. அப்போ இவ்வளவு பேர் இவ்வளவு சொல்லிட்டு போயிருக்கிறாங்களே, இளமைக்கு நீ வேலைக்காரனாக இருந்தால் முதுமைக்கு நீ எஜமானனாக இருக்கலாம்.